0: ஆயிரே. இந்த மணிக்கி கணப்புலி மாத்திரி மழை மலை பணங்கள் குந்தாவளி பாவம் நாச்சின் பண்ண மூங்குறோம் நாமரி சிம்மாட்டமரி யாக்கோங்க இனி தூமல நாச்சின்
1: யோ மணிக்காயதா குறுக்குறுமி வாயின் மணிக்காயதா மேலையா அணப்பள் முட்கூர் காயுட்டா ஐயோ